0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: குரல் வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்லறத்தை தொடர்ந்து வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திற்குள் நாம் நுழைகிறோம். அதில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருக்குறள், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இந்த திருக்குறள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த உண்மை என்ன? இல்லதன் எதுதான் இல்லை? இல்லவள் மாண்பானால், இல்லத்தில் இருக்கின்ற அந்த இல்லவள், இல்லத்தரசி, மனைவி, வாழ்க்கை துணைவி, அந்த குடும்பத்தின் தலைவி, அவள் மாண்பு நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்றால், அறிவு, ஆற்றல், கற்பு, மாண்பு, இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, பெரியவர்கள் பெற்றோர்கள் இவர்களெல்லாம் மதிக்கின்ற பாங்கு, பிள்ளைகளை அன்பு நிறைந்த உள்ளத்தோடு வளர்க்கின்ற ஒரு சிறப்பு, இவையெல்லாம் கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கணவனின் மனைவியாக அமைகிற சூழலில், அங்கு அவருக்கு அந்த குடும்பத்திற்கு எதுதான் இல்லை? எல்லாமே இருக்கிறது. ஆக இல்லவள் மாண்பானால் அங்கு எல்லாமே இருக்கிறது என்பது பொருள். அதே வேளையில் அதற்கு மாறான ஒரு செய்தியாக உள்ளதன் எதுதான் இருக்கிறது? எப்பொழுது இல்லவள் மாணாக்கடை, மாண்பு நிறைந்த அந்த வாழ்க்கையில் கடை நிலையாக ஒருவர் இருக்கிறார் என்றால், மாண்பற்றவளாக பண்பற்றவளாக ஒரு மனைவி இருக்கிறார் என்றால், அந்த இல்லத்தில் இருக்கின்ற அந்த கணவருக்கு, அந்த இல்ல தலைவருக்கு, அந்த குடும்பத்துக்கு எதுதான் இருக்கிறது? ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் என்று ஒரு பாடல் நினைவூட்டுகிறது பாருங்கள். அதை போன்றுதான் இல்லவள் அங்கு மாண்பு உள்ளவளாக இருக்க வேண்டும். இது இல்லவள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் அது இல் அவனுக்கும் பொருந்தும். எனவே இந்த திருக்குறளை நாம் இந்த வகையிலும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லதன் இல்லவன் மாண்பானால் உள்ளதன் இல்லவன் மாணாக்கடை. எனவே ஆணும் பெண்ணும் இணைந்தே சிந்திப்பதற்கு கணவன் மனைவி இரண்டு பேருமே அங்கு மாண்பு நிறைந்தவர்களாக, குடும்பத்தினுடைய உயர்வுக்கு இணைந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், அங்கு சொல்லப்படுகிற பல செய்திகளுள் ஒன்று இம்மனைவி தொடர்பான செய்தி. அதுதான் அமைதியான பெண் அல்லது அமைதியான மனைவி இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெறுகிற கொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒரு பாடல் வரியும் சொல்கிறது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆக மனைவி இந்த கணவனுக்கு அமைகின்ற அந்த முறை மட்டுமல்ல, அவர் அமைதியாக இருக்கின்ற தன்மை, அந்த அமைதியின் அடிப்படையில் அவர் உயர்ந்து நிற்கின்ற மாண்போடு இருக்கின்ற அந்த ஒரு தன்மை, இவை எல்லாம் தான் அங்கு உறுதிப்படுத்துகிறது. ஆக இன்று குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், மதிப்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும், தரத்தை உயர்த்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மது அருந்தி கொண்டு இடுப்பில் இருக்கிற உடை அவிழ்வது கூட தெரியாமல் அங்கு கிடந்த கிடப்பிலே கிடக்கிறோம் என்று ஒரு மது நோயாளியாக மாறிவிடுகிற அந்த குடும்பத்தில் அந்த ஆணால் அங்கு மாண்பில்லை, மதிப்பில்லை. அதை போன்றே பெண் அந்த உயரிய மதிப்பு தன்மையை, மாண்பு தன்மையை இழந்துவிட்டு தரங்குறைந்த நிலையில் அவர் பழகுகிறார் என்றால், பேசுகிறார் என்றால், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறார் என்றால், அந்த குடும்பத்தினுடைய தரம் அது குறைந்து நிற்கிறது. ஆக கணவனும் மனைவியும் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் மாண்பு நிறைந்த ஒரு இறை ஆட்சி நிறைந்த குடும்பமாக அந்த முழக்கம், அந்த இல்லந்தோறும் இறையாட்சி உருவாக்கப்படுவதற்கு கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த குறள் அழைப்பு விடுக்கிறது. இறைமொழியோடு சிந்தித்து நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த குறளை நாம் சொல்வதற்கு முயல்வோம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இறைவனுக்கு திருளமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியோடு நாம் இணைவோம், சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

இன்றைய உலகில் உணவிற்காக பசியோடு இருப்பவர்களை காட்டிலும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பசியோடு இருப்பவர்கள்தான் அதிகம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 18 ஞாயிறு திருவழிபாட்டின் இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பசியும் போரும் அச்சமும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்த இன்றைய உலகில் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் தமது முதல் செய்தியில் உலகிற்கு கூறிய வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானவை. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு இருப்பதாக. அந்த அமைதி ஆயுதமற்ற அமைதி, அந்த அமைதி இதயங்களை ஆயுதம் களைய செய்யும் அமைதி. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை வழிபாடும் அதே அமைதிக்கே நம்மை அழைக்கிறது. இயேசு பசியோடு இருந்த மக்களுக்கு அப்பம் கொடுத்தது அவர்களது வயிற்றை பூர்த்தி செய்தது மட்டுமல்ல, அவர்களது இதயங்களிலும் நம்பிக்கையையும் அமைதியையும் விதைப்பதற்காக மட்டுமே. இன்றைய 3 வாசகங்களையும் ஒரு சேர நாம் சிந்திக்கின்ற பொழுது மையமாக வருகின்ற வார்த்தை பசி. பசி என்பது உடலுக்கான பசி இருக்கிறது, இதயத்திற்கான பசி இருக்கிறது, ஆன்மாவிற்கான பசி இருக்கிறது. முதல் வாசகத்திலே ஆண்டவர் இறைவன் நம்மை அழைக்கிறார், தாகமாயிருப்போர் எல்லோரும் தண்ணீரிடம் வாருங்கள். இது வெறும் தண்ணீருக்கான தாகம் அல்ல, மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் இறைவனுக்கான தாகம். நாம் அடிக்கடி புனித அகஸ்தினர் வார்த்தைகளை சிந்தித்திருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எங்களை படைத்தீர், ஆயினும் உம்மில் இளைப்பாறும் வரை எங்கள் இதயம் அமைதி அடையாது. எவ்வளவு ஆழமான உண்மை! இன்று மனிதன் பணம் சம்பாதிக்கிறான், பதவி பெறுகிறான், புகழடைகிறான், உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறான். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது உள்ளத்தில் ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது. ஏனெனில் மனிதன் இறைவனுக்காக படைக்கப்பட்டவன். இந்த நற்செய்தியில் நாம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காண்கிறோம். 5000 ஆண்கள், பெண்களும் குழந்தைகள் சேர்த்தால் பல ஆயிரம் பேர் இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்தது வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே. சீடர்கள் கணக்கு பார்த்தார்கள், அவர்கள் பற்றாக்குறையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு நம்பிக்கையை பார்த்தார், அவர்கள் பிரச்சனையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அற்புதத்தை பார்த்தார். நம் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. நாம் சொல்கிறோம், என்னிடம் போதுமான பணம் இல்லை, என்னிடம் திறமை இல்லை, என்னிடம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இயேசு கேட்கிறார், உன்னிடம் இருப்பது என்ன, அதை என்னிடம் கொடு, நான் ஆசீர்வதிப்பேன், நான் அதை பெருக்கி காட்டுவேன், நான் பலருக்கான ஆசீர்வாதமாக அதனை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு ஒரு அருளையின் நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஞானி இவ்வாறாக கூறுகிறார், நீ வைத்திருப்பதை எண்ணினால் நீ ஏழை, நீ பகிர்ந்ததை எண்ணினால் நீ பணக்காரன். அதுதான் இந்த நற்செய்தி மையச் செய்தியாக இருக்கின்றது. அற்புதம் அப்பங்களை பெருக்கியதில் இல்லை, அற்புதம் மனித இதயங்களை திறந்ததில் இருக்கிறது. புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்கள் கூறுவார், ஏழைகளுடன் பகிராமல் வைத்திருப்பது திருட்டுக்கு ஒப்பானது, ஏனெனில் நாம் வைத்திருப்பவை இறைவனின் கொடைகள். எவ்வளவு சவாலான வார்த்தைகள்! நாம் சொல்கின்ற வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்றன, இது என்னுடையது. ஆனால் இறைவன் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்ததை பகிர்ந்து கொடு. புனித பெரிய பசிலியார் துணிச்சலாக இவ்வாறு கூறுகிறார், உன் அலமாரியில் பயன்படுத்தாமல் இருக்கும் உடையில்லாத ஏழைக்கு சொந்தமானது. இன்று உலகத்தில் உணவு பஞ்சத்தை விட அன்பு பஞ்சம், நம்பிக்கையின் பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இன்று வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் இதயங்கள் சுருங்கி குறியது சிறியதாகிவிட்டன. தொடர்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உறவுகள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. தகவல்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன, ஞானம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இயேசு நமக்கு பகிர்வின் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சிறிய தீபம் 1000 தீபங்களை ஏற்ற முடியும். ஒரு புன்னகை ஒரு இதயத்தை மாற்ற முடியும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியும். அன்னை தெரேசா கூறிய அழகான வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். நாம் பெரிய பெரிய செயல்களை காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் மிகப்பெரிய அன்போடு சிறிய காரியங்களை செய்ய முடியும். 5 அப்பங்களும் 2 மீன்களும் பெரியவை அல்ல, ஆனால் அவை பெரிய அன்போடு கொடுக்கப்பட்டன. அதனால் அவை அற்புதமாக மாற்றப்பட்டன. பிரியமான இறை உறவுகளே, இன்றைய சமூகத்திற்கும் அரசியலுக்கும் இந்த நற்செய்தி ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நாடுகள் செல்வத்தை சேர்க்கின்றன, ஆனால் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் பசியோடு இருக்கின்றனர்.
அதிகாரத்திற்காக போட்டிகள் போட்டா போட்டி நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் இன்னும் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறான். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய ஒரு வலிமையான வார்த்தை, பகிரப்படாத உணவு பசியோடு இருப்பவரிடமிருந்து திருடப்பட்ட உணவாகும். இது வெறும் பொருளாதார கருத்து அல்ல, இது நற்செய்தியின் இதயம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது சேர்த்து வைப்பதை அல்ல, பகிர்ந்து கொடுப்பதை, ஆதிக்கத்தை அல்ல, சேவையை. இரண்டாம் வாசகத்திலே புனித பவுலடியார் நமக்கு ஒரு அற்புதமான நம்பிக்கையை வழங்குகிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எதுவும் இல்லை. நோய் பிரிக்க முடியாது, தோல்வி பிரிக்க முடியாது, வறுமை பிரிக்க முடியாது, மரணம் கூட பிரிக்க முடியாது. ஒரு சிறுவன் புயல் கொண்ட இரவில் தன் தந்தையோடு நடந்து கொண்டிருந்தான். யாரோ அவனை பார்த்து கேட்டார்கள், உனக்கு பயமே இல்லையா, இப்படி புயல் அடித்துக் கொண்டிருக்கிறதே, எப்படி சென்று கொண்டிருக்கிறாய்? அதன் அவன் சொன்னான், நான் அப்பாவின் கையை பிடித்திருக்கவில்லை, என் அப்பாதான் என் கையை பிடித்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நாம் இறைவனை பற்றி கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றி கொள்கின்றார். நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் 16 இவ்வாறாக கூறுவார், அன்பில்லாத நீதி கொடுமையாக மாறும், நீதி இல்லாத அன்பு வெறும் உணர்ச்சியாக மாறும். கிறிஸ்துவின் அன்பு இந்த இரண்டையும் இணைக்கிறது. அது நீதியுள்ள அன்பு, செயலில் வெளிப்படும் அன்பு, பகிர்வார மாறும் அன்பு, சேவையாக மாறும் அன்பு. பிரியமான இறைவர்களே, இந்த பெரிய லியோ கூறிய வார்த்தை, கிறிஸ்தவனே உன் மாண்பை நீ உணர்ந்துகொள், இன்று இந்த அழைப்பு நமக்கெல்லாம் பொருந்துகிறது. நாம் வெறும் கூட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை, நாம் கிறிஸ்துவின் சீடர்கள், நாம் கிறிஸ்துவின் கரங்கள், நாம் கிறிஸ்துவின் இதயங்கள், நாம் அவரது அன்பின் கருவிகள். இறுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறிய ஒரு அழகான அழைப்பை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து உலகுக்கு ஒளியாக இருக்கிறார், மனிதகுலம் கடவுளின் அன்பை அடைவதற்கு பாலமாக இருக்கிறார். நாம் உரையாடலாலும் சந்திப்பாலும் பாலங்களை கட்டுவோம். ஆம், இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, இயேசு இன்று அப்பங்களை பெருக்கியது வயிற்று பசியை தீர்க்க மட்டுமல்ல, மனிதர்களுக்கு இடையே பாலங்களை உருவாக்கவும் உடைந்த உறவுகளை இணைக்கவும் தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருக்கவும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தரவும் நம்மிடம் இருக்கும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்ன? நமது நேரம், நமது திறமை, நமது அன்பு, நமது ஜெபம், நமது இரக்கம், இவைகளை ஆண்டவரின் கைகளில் கரங்களில் ஒப்படைப்போம். அவர் அவற்றை பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றுவார். என்னிடம் இருப்பதும் சிறியது, நானும் சிறியவன் சிறியவள், ஆனால் அவைகளை உமது கைகளில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றும். எங்கள் இதயத்தை உமது அன்பின் அப்பமாகவும் எங்கள் வாழ்வை உமது அமைதியின் கருவியாக மாற்றும் என்று சொல்லி ஜெபித்து தொடர்ந்து இந்த நாம் தொடங்கியிருக்கின்ற அடியெடுத்து வைத்திருக்கின்ற 18 ஞாயிறு திருவழிபாட்டின் இறைவார்த்தை பகிர்வின் மையமாக ஏற்கனவே நான் சொன்னது போல, நாம் நம்முடைய வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே இன்று அகில உலகம் பல பசிக்காக காத்து கொண்டிருந்தாலும் வெறும் உணவுக்கான பசி அல்ல, மாறாக அன்பிற்கும் நம்பிக்கைக்குமான பசியை தீர்க்கின்றவர்களாக, தாகத்தை தணிக்கின்றவர்களாக, இதயங்களை விசாலப்படுத்துகின்றவர்களாக மாற, வளர, வாழ வரம் வேண்டி ஒன்றிப்பின் இறைவன், அன்பின் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலி வரம். இறை உங்கள் ஊட்ட இல்லம் அன்பும் அறாலும் நீதியால் என்றும் என் நிறுவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்லறத்தை தொடர்ந்து வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திற்குள் நாம் நுழைகிறோம். அதில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருக்குறள், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இந்த திருக்குறள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த உண்மை என்ன? இல்லதன் எதுதான் இல்லை? இல்லவள் மாண்பானால், இல்லத்தில் இருக்கின்ற அந்த இல்லவள், இல்லத்த அரசி, மனைவி, வாழ்க்கை துணைவி, அந்த குடும்பத்தின் தலைவி, அவள் மாண்பு நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்றால், அறிவு, ஆற்றல், கற்பு, மாண்பு, இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, பெரியவர்கள் பெற்றோர்கள் இவர்களெல்லாம் மதிக்கின்ற பாங்கு, பிள்ளைகளை அன்பு நிறைந்த உள்ளத்தோடு வளர்க்கின்ற ஒரு சிறப்பு, இவையெல்லாம் கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கணவனின் மனைவியாக அமைகிற சூழலில், அங்கு அவருக்கு அந்த குடும்பத்திற்கு எதுதான் இல்லை? எல்லாமே இருக்கிறது. ஆக இல்லவள் மாண்பானால் அங்கு எல்லாமே இருக்கிறது என்பது பொருள். அதே வேளையில் அதற்கு மாறான ஒரு செய்தியாக உள்ளதன் எதுதான் இருக்கிறது? எப்பொழுது இல்லவள் மானா கடை, மாண்பு நிறைந்த அந்த வாழ்க்கையில் கடை நிலையாக ஒருவர் இருக்கிறார் என்றால், மாண்பற்றவளாக பண்பற்றவளாக ஒரு மனைவி இருக்கிறார் என்றால், அந்த இல்லத்தில் இருக்கின்ற அந்த கணவருக்கு, அந்த இல்ல தலைவருக்கு, அந்த குடும்பத்துக்கு எதுதான் இருக்கிறது? ஆயிரம் இருந்தும், வசதிகள் இருந்தும்,

0: இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், அங்கு சொல்லப்படுகிற பல செய்திகளுள் ஒன்று இந்த மனைவி தொடர்பான செய்தி. அதுதான் அமைதியான பெண் அல்லது அமைதியான மனைவி இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெறுகிற கொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒரு பாடல் வரியும் சொல்கிறது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆக மனைவி இந்த கணவனுக்கு அமைகின்ற அந்த முறை மட்டுமல்ல, அவர் அமைதியாக இருக்கின்ற தன்மை, அந்த அமைதியின் அடிப்படையில் அவர் உயர்ந்து நிற்கின்ற மாண்போடு இருக்கின்ற அந்த ஒரு தன்மை, இவை எல்லாம் தான் அங்கு உறுதிப்படுத்துகிறது. ஆக இன்று குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், மதிப்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும், தரத்தை உயர்த்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மது அருந்தி கொண்டு இடுப்பில் இருக்கிற உடை அவிழ்வது கூட தெரியாமல் அங்கு கிடந்த கிடப்பிலே கிடக்கிறோம் என்று ஒரு மது நோயாளியாக மாறிவிடுகிற அந்த குடும்பத்தில் அந்த ஆணால் அங்கு மாண்பில்லை, மதிப்பில்லை. அதை போன்றே பெண் அந்த உயரிய மதிப்பு தன்மையை மாண்பு தன்மையை இழந்துவிட்டு தரங்குறைந்த நிலையில் அவர் பழகுகிறார் என்றால், பேசுகிறார் என்றால், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறார் என்றால், அந்த குடும்பத்தினுடைய தரம் அது குறைந்து நிற்கிறது. ஆக கணவனும் மனைவியும் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் மாண்பு நிறைந்த ஒரு இறை ஆட்சி நிறைந்த குடும்பமாக அந்த முழக்கம், அந்த இல்லந்தோறும் இறையாட்சி உருவாக்கப்படுவதற்கு கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த குரல் அழைப்பு விடுக்கிறது. இறைமொழியோடு சிந்தித்து நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த குரலை நாம் சொல்வதற்கு முயல்வோம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. இறைவனுக்கு திருளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியோடு நாம் இணைவோம், சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

இன்றைய உலகில் உணவிற்காக பசியோடு இருப்பவர்களை காட்டிலும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பசியோடு இருப்பவர்கள்தான் அதிகம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 18 ஞாயிறு திருவழிபாட்டின் இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பசியும் போரும் அச்சமும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்த இன்றைய உலகில் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் தமது முதல் செய்தியில் உலகிற்கு கூறிய வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானவை. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு இருப்பதாக. அந்த அமைதி ஆயுத

மற்ற அமைதி, அந்த அமைதி இதயங்களை ஆயுதம் களைய செய்யும் அமைதி. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை வழிபாடும் அதே அமைதிக்கே நம்மை அழைக்கிறது. இயேசு பசியோடு இருந்த மக்களுக்கு அப்பம் கொடுத்தது அவர்களது வயிற்றை பூர்த்தி செய்தது மட்டுமல்ல, அவர்களது இதயங்களிலும் நம்பிக்கையையும் அமைதியையும் விதைப்பதற்காக மட்டுமே. இன்றைய மூன்று வாசகங்களையும் ஒரு சேர நாம் சிந்திக்கின்ற பொழுது மையமாக வருகின்ற வார்த்தை பசி. பசி என்பது உடலுக்கான பசி இருக்கிறது, இதயத்திற்கான பசி இருக்கிறது, ஆன்மாவிற்கான பசி இருக்கிறது. முதல் வாசகத்திலே ஆண்டவர் இறைவன் நம்மை அழைக்கிறார், தாகமாயிருப்போர் எல்லோரும் தண்ணீரிடம் வாருங்கள். இது வெறும் தண்ணீருக்கான தாகம் அல்ல, மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் இறைவனுக்கான தாகம். நாம் அடிக்கடி புனித அகஸ்தீனின் வார்த்தைகளை சிந்தித்திருப்போம், ஆண்டவரே நீர் எங்களுக்காக எங்களை படைத்தீர், ஆயினும் உம்மில் இளைப்பாறும் வரை எங்கள் இதயம் அமைதி அடையாது. எவ்வளவு ஆழமான உண்மை! இன்று மனிதன் பணம் சம்பாதிக்கிறான், பதவி பெறுகிறான், புகழடைகிறான், உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறான். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது உள்ளத்தில் ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது. ஏனெனில் மனிதன் இறைவனுக்காக படைக்கப்பட்டவன். இன்றைய நற்செய்தியில் நாம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காண்கிறோம். 5000 ஆண்கள், பெண்களும் குழந்தைகள் சேர்த்தால் பல ஆயிரம் பேர் இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்தது வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே. சீடர்கள் கணக்கு பார்த்தார்கள், அவர்கள் பற்றாக்குறையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு நம்பிக்கையை பார்த்தார், அவர்கள் பிரச்சனையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அற்புதத்தை பார்த்தார். நம் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. நாம் சொல்கிறோம், என்னிடம் போதுமான பணம் இல்லை, என்னிடம் திறமை இல்லை, என்னிடம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இயேசு கேட்கிறார், உன்னிடம் இருப்பது என்ன, அதை என்னிடம் கொடு, நான் ஆசீர்வதிப்பேன், நான் அதை பெருக்கி காட்டுவேன், நான் பலருக்கான ஆசீர்வாதமாக அதனை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு ஒரு அருளையின் நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஞானி இவ்வாறாக கூறுகிறார், நீ வைத்திருப்பதை எண்ணினால் நீ ஏழை, நீ பகிர்ந்ததை எண்ணினால் நீ பணக்காரன். அதுதான் இந்த நற்செய்தி மைய செய்தியாக இருக்கின்றது. அற்புதம் அப்பங்களை பெருக்கியதில் இல்லை, அற்புதம் மனித இதயங்களை திறந்ததில் இருக்கிறது. புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்கள் கூறுவார், ஏழைகளுடன் பகிராமல் வைத்திருப்பது திருட்டுக்கு ஒப்பானது, ஏனெனில் நாம் வைத்திருப்பவை இறைவனின் கொடைகள். எவ்வளவு சவாலான வார்த்தைகள்! நாம் சொல்கின்ற வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்ற, இது என்னுடையது. ஆனால் இறைவன் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்ததை பகிர்ந்து கொடு. புனித பெரிய பசிலியார் துணிச்சலாக இவ்வாறு கூறுகிறார், உன் அலமாரியில் பயன்படுத்தாமல் இருக்கும் உடையில்லாத ஏழைக்கு சொந்தமானது. இன்று உலகத்தில் உணவு பஞ்சத்தை விட அன்பு பஞ்சம், நம்பிக்கையின் பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இன்று வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் இதயங்கள் சுருங்கி குறியது சிறியதாகிவிட்டன. தொடர்புகள் அதிகம் அதிகமாகி கொண்டிருக்கின்றன, ஆனால் உறவுகள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. தகவல்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன, ஞானம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இயேசு நமக்கு பகிர்வின் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சிறிய தீபம் 1000 தீபங்களை ஏற்ற முடியும். ஒரு புன்னகை ஒரு இதயத்தை மாற்ற முடியும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியும். அன்னை தெரேசா கூறிய அழகான வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். நாம் பெரிய பெரிய செயல்களை காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் மிகப்பெரிய அன்போடு சிறிய காரியங்களை செய்ய முடியும். 5 அப்பங்களும் 2 மீன்களும் பெரியவை அல்ல, ஆனால் அவை பெரிய அன்போடு கொடுக்கப்பட்டன. அதனால் அவை அற்புதமாக மாற்றப்பட்டன. பிரியமான இறை உறவுகளே, இன்றைய சமூகத்திற்கும் அரசியலுக்கும் இந்த நற்செய்தி ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நாடுகள் செல்வத்தை சேர்க்கின்றன, ஆனால் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் பசியோடு இருக்கின்றனர். அதிகாரத்திற்காக போட்டிகள் போட்டா போட்டி நடந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் மனிதன் இன்னும் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறான். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய ஒரு வலிமையான வார்த்தை, பகிரப்படாத உணவு பசியோடு இருப்பவரிடமிருந்து திருடப்பட்ட உணவாகும். இது வெறும் பொருளாதார கருத்து அல்ல, இது நற்செய்தியின் இதயம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது சேர்த்து வைப்பதை அல்ல, பகிர்ந்து கொடுப்பதை, ஆதிக்கத்தை அல்ல, சேவையை. 2 வாசகத்திலே புனித பவுலடியார் நமக்கு ஒரு அற்புதமான நம்பிக்கையை வழங்குகிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எதுவும் இல்லை. நோய் பிரிக்க முடியாது, தோல்வி பிரிக்க முடியாது, வறுமை பிரிக்க முடியாது, மரணம் கூட பிரிக்க முடியாது.
ஒரு சிறுவன் புயல் கொண்ட இரவில் தன் தந்தையோடு நடந்து கொண்டிருந்தான். யாரோ அவனை பார்த்து கேட்டார்கள், உனக்கு பயமே இல்லையா? இப்படி புயல் அடித்துக் கொண்டிருக்கிறதே, எப்படி சென்று கொண்டிருக்கிறாய்? அதன் அவன் சொன்னான், நான் அப்பாவின் கையை பிடித்திருக்கவில்லை, என் அப்பாதான் என் கையை பிடித்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நாம் இறைவனை பற்றி கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றி கொள்கின்றார். நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் 16 இவ்வாறாக கூறுவார், அன்பில்லாத நீதி கொடுமையாக மாறும், நீதி இல்லாத அன்பு வெறும் உணர்ச்சியாக மாறும். கிறிஸ்துவின் அன்பு இந்த இரண்டையும் இணைக்கிறது. அது நீதியுள்ள அன்பு, செயலில் வெளிப்படும் அன்பு, பகிர்வார மாறும் அன்பு, சேவையாக மாறும் அன்பு. பிரியமான இறைவர்களே, இந்த பெரிய லியோ கூறிய வார்த்தை, கிறிஸ்தவனே உன் மாண்பை நீ உணர்ந்துகொள், இன்று இந்த அழைப்பு நமக்கெல்லாம் பொருந்துகிறது. நாம் வெறும் கூட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை, நாம் கிறிஸ்துவின் சீடர்கள், நாம் கிறிஸ்துவின் கரங்கள், நாம் கிறிஸ்துவின் இதயங்கள், நாம் அவரது அன்பின் கருவிகள். இறுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறிய ஒரு அழகான அழைப்பை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து உலகுக்கு ஒளியாக இருக்கிறார், மனிதகுலம் கடவுளின் அன்பை அடைவதற்கு பாலமாக இருக்கிறார். நாம் உரையாடலாலும் சந்திப்பாலும் பாலங்களை கட்டுவோம். ஆம், இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, இயேசு இன்று அப்பங்களை பெருக்கியது வயிற்று பசியை தீர்க்க மட்டுமல்ல, மனிதர்களுக்கு இடையே பாலங்களை உருவாக்கவும் உடைந்த உறவுகளை இணைக்கவும் தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருக்கவும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தரவும் நம்மிடம் இருக்கும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்ன? நமது நேரம், நமது திறமை, நமது அன்பு, நமது ஜெபம், நமது இரக்கம், இவைகளை ஆண்டவரின் கைகளில் கரங்களில் ஒப்படைப்போம். அவர் அவற்றை பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றுவார். என்னிடம் இருப்பதும் சிறியது, நானும் சிறியவன் சிறியவள், ஆனால் அவைகளை உமது கைகளில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றும். எங்கள் இதயத்தை உமது அன்பின் அப்பமாகவும் எங்கள் வாழ்வை உமது அமைதியின் கருவியாக மாற்றும் என்று சொல்லி ஜெபித்து தொடர்ந்து இந்த நாம் தொடங்கியிருக்கின்ற அடியெடுத்து வைத்திருக்கின்ற 18 ஞாயிறு திருவழிபாட்டின் இறைவார்த்தை பகிர்வின் மையமாக ஏற்கனவே நான் சொன்னது போல, நாம் நம்முடைய வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே இன்று அகில உலகம் பல பசிக்காக காத்து கொண்டிருந்தாலும் வெறும் உணவுக்கான பசி அல்ல, மாறாக அன்பிற்கும் நம்பிக்கைக்குமான பசியை தீர்க்கின்றவர்களாக, தாகத்தை தணிக்கின்றவர்களாக, இதயங்களை விசாலப்படுத்துகின்றவர்களாக மாற வளர வாழ வரம் வேண்டி ஒன்றிப்பின் இறைவன், அன்பின் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: இளையோருக்கான தலைமை வகுப்பு அது. நடத்தி கொண்டிருந்த ஆசான் சேவியர் அந்தோனியிடம் கேட்டார்கள், நாங்கள் சிறந்த தலைவர்களாக வாழ எப்படி இருக்க வேண்டும்? கற்களாக மாறுங்கள். என்ன, கற்களாகவா? ஆமாம், கற்களாகத்தான். பளிங்கு கற்களாகவும் இருக்கலாம், கருங்கற்களாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த கற்களாக இருக்க விரும்புகிறீர்கள்? எல்லோரும் கத்தினார்கள், பளிங்கு கற்களாக. மாற்றி சொன்னார் ஆசான், இல்லை இல்லை, கருங்கற்களாக இருங்கள். அதெப்படி? பளிங்கு கற்களை விட கருங்கற்களா உயர்ந்தவை? விளக்கினார் வாத்தியார், இளையோரே, தாஜ்மஹாலை பாருங்கள், அதன் பளிங்கு கற்கள் வெளி ஒளியில் மின்னுகின்றன. உலகமே அவற்றை புகழ்ந்து போற்றி பாராட்டுகிறது. ஆனால் அவற்றை தாங்கியவாறு தரையிலே இருட்டிலே இருப்பது அடித்தள கருங்கற்களே. அவை வெளியே தெரிகிறதில்லை, உலகமும் அவற்றை கண்டுகொள்ளுகிறதில்லை. அதையும் கண்டுகொள்ளாமல் சலவை கற்களை தாங்கித்தானே அவை நிற்கின்றன. அத்தகைய கருங்கற்கள் நீங்கள் இருங்கள். முடித்தார் சேவியர் அந்தோணி. மறைந்த பணியே மகேசன் பணி, அடித்தள பணியே ஆண்டவன் பணி, பின்னணி பணியே பிடிப்புள்ள பணி. பறந்து விரிந்த விழுதுகளை பார்த்து வியக்கின்ற உனது விழிகள் படர்ந்து தாங்கும் வேர்களை ஏனோ அலட்சியமாய் கூட திரும்பி பார்க்கிறதில்லையே, ஏனோ? பணியாதவன் ஆணை பணியாது. அதுதான் அன்றே சொன்னார் இறைமகன் இயேசு, தலைவன் என்பவன் பணியாளனாய் இருக்கட்டும். தேர்தலை முன்னிட்டு வாயை திறப்பவன் அரசியல்வாதி, தேவையை முன்னிட்டு வாயை திறப்பவன் அடித்தளவாதி.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

உலக பழங்குடியின மக்கள் தினம். உலக பழங்குடியின மக்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக உன்னதமான முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. பூமியின் பல்வேறு பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்களின் அடிப்படை மனித உரிமைகள், அவர்களின் தொன்மையான பண்பாடு, தனித்துவமான கலைகள் மற்றும் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பாதுகாப்பதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு வலியுறுத்துவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்று பின்னணியை கொண்ட இவர்களின் வாழ்வியலை போற்றுவது மனித குலத்தின் பன்முகத்தன்மையை மதிப்பதற்கான மிக சிறந்த தொடக்கமாக நமது சமுதாயத்தில் அமைகிறது. பழங்குடியின மக்கள் இந்த உலகின் மிக தொன்மையான பழங்குடி சமூகங்களில் ஒன்றாக மனித நாகரிகத்தின் ஆதி வேர்களாக கருதப்படுகின்றனர். நவீன உலகத்தின் எத்தகைய ஆடம்பரம் மற்றும் இயந்திரமான மாற்றங்களுக்கும் உட்படாமல் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக தங்களின் வாழ்வாதாரத்திற்காக இயற்கையுடன் ஒன்றிணைந்து காடுகளோடும் மலைகளோடும் இணைந்து வாழ்ந்து வருகின்றனர். இயற்கையை தெய்வமாக மதித்து அதனோடு எந்தவித முரண்பாடுகளும் இன்றி வாழ்வதே இவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலின் முக்கிய தத்துவமாக காலம் காலமாக இருந்து வருகிறது. தற்போதைய சூழலில் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வெவ்வேறு பழங்குடியின சமூகங்கள் பல்வேறு கண்டங்களில் பரவி வாழ்ந்து வருகின்றன. வியத்தக வகையில் இவற்றுள் வாழும் ஒவ்வொரு தனித்துவமான பழங்குடி சமூகத்திற்கும் என்றும் தங்களின் சொந்த மரபுகளைக் கொண்ட தனித்தனி மொழிகள், அரிய கலாச்சார கூறுகள், வழிபாட்டு முறைகள் மற்றும் ஆழமான பாரம்பரிய விழுமியங்கள் உள்ளன. இத்தகைய மாறுபட்ட வாழ்வியல் முறைகளை உலகிற்கு ஒரு புதிய அழகையும் மனித இனத்தின் ஆதி வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்புகளையும் வழங்குகின்றன. பழங்குடியின மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையானது இயற்கையோடு மிகவும் நெருங்கிய, பிரிக்க முடியாத தொடர்பை கொண்டதாகும். தங்களை சுற்றியுள்ள அடர்ந்த காடுகள், உயர்ந்த மரங்கள், உயர்ந்த மலைகள், ஓடும் தூய்மையான ஆறுகள் மற்றும் தங்களின் நில வளங்களை அவர்கள் தங்களின் சொந்த குழந்தைகளைப் போல பொறுப்புடன் பாதுகாத்து வருகின்றனர். இயற்கையை சுரண்டாமல் அதனிடமிருந்து தங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் அளவோடு பெற்றுக்கொண்டு எஞ்சியவற்றை எதிர்காலத்திற்காக பாதுகாக்கும் உன்னத பண்பை அவர்கள் கொண்டுள்ளனர். இவர்களின் பாரம்பரிய அறிவும் இன்றைய உலகை அச்சுறுத்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன. காடுகளையும் காட்டில் வாழும் விலங்குகளையும் எவ்வாறு இயற்கையான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற அரிய இரகசியங்களை அவர்கள் தங்களின் தனித்துவமான வாழ்வியல் முறைகளின் மூலம் நன்கு அறிந்து வைத்துள்ளனர். இயற்கையை சிதைக்காமல் அதனுடன் இணைந்து வாழும் இவர்களின் வாழ்க்கை முறை ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக அமைகிறது. ஆயினும் இத்தகைய பெருமைகளை கொண்ட பல பழங்குடியின மக்கள் இன்றைய நவீன உலகிலும் இன்னும் முறையான கல்வி, தரமான சுகாதாரம் மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்காமல் பின்தங்கிய நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். நவீன மருத்துவ வசதிகள் அவர்களின் வாழ்விடங்களுக்கு சென்றடையாததால் பல இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாக நேரிடுகிறது. எனவே அவர்களின் தனித்துவத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் அவர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் கல்வி மற்றும் சமூக தளங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். பழங்குடியின மக்களின் நில உரிமைகளையும் அவர்களின் பாரம்பரிய வாழ்வாதாரத்தையும் சட்டப்பூர்வமாக பாதுகாப்பது தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமான ஒன்றாகும். அவர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த பாரம்பரிய நிலங்களையும் காடுகளையும் அவர்களின் அனுமதியின்றி ஆக்கிரமிக்காமல் மதித்து பாதுகாக்க வேண்டும். நிலமே அவர்களின் அடையாளம் என்பதால் நிலத்திற்கான உரிமைகளை அவர்களுக்கு உறுதி செய்ய வேண்டும். உரிமைகளை அவர்களுக்கு உறுதி செய்வது அவர்களின் கலாச்சாரம் மற்றும் பூர்வீக அடையாளங்கள் காலப்போக்கில் அழியாமல் இருப்பதற்கான மிக முக்கிய அரணாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய உலகில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கல் என்ற பெயரில் பல பழங்குடியின சமூகங்கள் தங்களின் பூர்வீக வாழ்விடங்களை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் அவலநிலை பரவலாக உருவாகியுள்ளது. இத்தகைய இடப்பெயர்வுகள் அவர்களின் பாரம்பரிய வாழ்வாதாரத்தை முற்றிலும் சிதைப்பதுடன் அவர்களின் தனித்துவமான கூட்டு வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சார அடையாளங்கள் உலக வரைபடத்திலிருந்து நிரந்தரமாக அழிந்து போவதற்கும்
ஒரு முக்கிய காரணமாக அமைந்து விடுவதால் இதனை தடுத்து நிறுத்த உலக நாடுகள் முன்வர வேண்டும். பழங்குடியின மக்களின் பூர்வீக மொழிகள், வாய்மொழி இலக்கியங்கள் மற்றும் தொன்மையான கலை மரபுகள் யாவும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் விலைமதிப்பற்ற பாரம்பரிய செல்வங்களாகும். எழுத்து வடிவம் இல்லாத இவர்களின் பல மொழிகள் இன்று பேச ஆள் இல்லாமல் அழியும் ஆபத்தில் உள்ளன. இத்தகைய அரிய மொழிகளையும் கலைகளையும் ஆவணப்படுத்தி அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து அழியாமல் பாதுகாப்பது பூமியில் வாழும் விழிப்புணர்வுள்ள நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். பழங்குடியின மக்களின் தனித்துவமான இசை, பாரம்பரிய நடனங்கள், இயற்கை மூலப்பொருட்களை கொண்டு செய்யப்படும் கைவினைப் பொருட்கள் மற்றும் அவர்களின் அரிய பாரம்பரிய மருத்துவ அறிவு போன்றவை உலகம் முழுவதும் பெரிதும் பாராட்டப்படுகின்றன. பக்க விளைவுகள் இல்லாத இவர்களின் மூலிகை மருத்துவ முறைகள் பல நோய்களுக்கு சிறந்த தீர்வாக அமைகின்றன. இத்தகைய கலைகளும் அறிவும் அவர்களின் வெறும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் உன்னத பண்பாட்டு அடையாளங்களாகவும் விளங்குகின்றன. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பழங்குடியின மக்களுக்கு சமமான வாய்ப்புகள் தங்கு தடையின்றி வழங்கப்படுவது அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்த்தரம் கடமாக உயர்கிறது. தன் ஊர்களுக்கு அவர்களே குரல் கொடுக்கும் ஆளுமையின் மூலம் உருவாகுகிறது. சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் வாழும் இவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமே நாட்டில் உண்மையான சமூக நீதியும் சமத்துவமும் மனித நேயமும் அடிமட்டம் வரை சென்று வலுப்பெறுகின்றன. அதேவேளையில் பழங்குடியின மக்களின் வாழ்விடங்கள் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது அவர்களின் சுயசார்பான கருத்துகளுக்கும் பாரம்பரிய முடிவுகளுக்கும் அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான முன்னுரிமையும் மரியாதையையும் அளிக்க வேண்டும். உலக பழங்குடியின மக்கள் தினம் என்பது அவர்களின் தொன்மையான பண்பாட்டு பாரம்பரிய அறிவு, உரிமைகள் மற்றும் மனித மாண்பை ஒட்டுமொத்த உலகமும் மதிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் ஒரு உன்னதமான நாளாகும். பழங்குடியின மக்களின் கண்ணியம் காலநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் அவர்களின் பங்கு மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பது மனித குலத்தின் பொதுவான கடமையாகும். இந்த நாளில் நாமும் வேற்றுமைகளை மறந்து சமத்துவம், பரஸ்பர மரியாதை மற்றும் ஒற்றுமையுடன் வாழும் ஒரு மிக சிறந்த உலகை உருவாக்க அனைவரும் இணைந்து செயல்பட மனதார உறுதிமொழி எடுப்போம்.

0: செய்திகள். மனிதனின் உடல் பசியை மட்டுமல்ல, உண்மை மற்றும் வாழ்விற்கான ஆழ்ந்த ஆன்மீக இயக்கத்தையும் கிறிஸ்துவே உண்மையாக நிறைவு செய்கிறார் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வழியுறுத்தினார். 2 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அன்றைய திருவழிபாட்டு நற்செய்தியில் இடம்பெற்றுள்ள இறைவார்த்தைகளை மேற்கோள் காட்டி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக்கி 5000 மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்த இயேசுவின் அற்புதங்கள் வெறும் அதிசய செயல்கள் அல்ல, மாறாக இறையாட்சியின் வருகையையும் உலகிற்கு கொண்டு வந்த மீட்பையையும் வெளிப்படுத்தும் இறை அடையாளங்கள் என்று குறிப்பிட்டார். அப்பம் பெருக்கும் அற்புதம் பசியால் வாடிய மக்களுக்கு உணவளித்த நிகழ்வாக மட்டுமல்ல, மாறாக இறைவனுடனான சந்திப்பே மனித வாழ்விற்கு உண்மையான ஊட்டமளிக்கும் அனுபவம் என்று எடுத்துக்காட்டினார். மேலும் அனைவரும் வயிறார உண்டதோடு 12 கூடைகள் நிறையும் அளவிற்கு உணவு மீதியிருந்தது, கிறிஸ்துவில் மனிதனின் தேவைகள் நிறைவாக பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் கூறினார். பேராசை என்பது மனிதனை ஆன்மீக ரீதியில் நோயுறச் செய்யும் ஒரு தீய மனநிலை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, செல்வத்தின் மீது கொண்டுள்ள அளவு கடந்த பற்றுதல் பசியாலும் தாகத்தாலும் துன்புறும் மக்களின் வேதனையை உணர முடியாத அளவுக்கு மனிதனின் மனசாட்சியை மழுங்கடிக்கிறது என்று சுட்டிக்காட்டினார்.
1: இயேசு கிறிஸ்துவே மனித வாழ்விற்கு உண்மையான அர்த்தத்தை அளிப்பவர் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, ஆண்டவரின் அழைப்பை கேட்டு உறுதியுடனும் துணிவுடனும் அவரை பின்பற்றுங்கள் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஈக்வடார் நாட்டில் இபாரா நகரில் உலகை நான் வெஞ்சுவிட்டேன், துணிவுடன் இருங்கள் என்ற கருப்பொருளில் இடம்பெற்று வரும் 7 தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் அனுபவம் நம் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது என்றும், அது அவரது அன்பிற்கும் இரக்கத்திற்கும் சாட்சிகளாக வாழும் வலிமையை நமக்கு தருகிறது என்றும் கூறினார். மேலும் இளைஞர்கள் திரு அவையின் மதிப்புமிக்க செல்வம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, திரு அவைக்கு உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் துணிவு, உங்கள் விசுவாச சாட்சி தேவைப்படுகிறது. உங்கள் வாழ்வின் சாட்சியின் வழியாக இன்னும் பலர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். எனவே அவரது அன்பு உங்களை மாற்றியமைக்க அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்.
0: ஸ்பெயினின் தன்னாட்சி பகுதியான சியூட்டாவில் நிலவி வரும் மோசமான இடம்பெயர்வு நெருக்கடி குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, அங்கு அமைதி, நிலைத்தன்மை மற்றும் நீதியை ஏற்படுத்தும் தீர்வுகள் விரைவில் கிடைக்க இறைவேண்டல் செய்கிறேன் என்று கூறியுள்ளார். 2 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, உலகெங்கும் நடைபெற்று வரும் போர்கள் நிறைவுக்கு வரவும் மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக வழியில் தீர்வு காணப்படவும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்யுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அசிசியின் மன்னிப்பு பேர் குறித்து நினைவூட்டிய திருத்தந்தை, நல்லிணக்க மற்றும் நற்கருணை அடையாளங்களை பெற்று பங்கு கோயில் அல்லது பிரான்சிஸ்கன் ஆலயத்திற்கு சென்று பெறப்படும் இந்த முழுமை பாவ மன்னிப்பு பேச்சை விசுவாசிகள் நன்றியுடன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தனது மூவேளை ஜப உரையை நிறைவு செய்தார்.
1: நற்செய்தியால் ஒளியூட்டப்பட்ட மனசாட்சியை எந்த சங்கிலியாலும் சிறைப்படுத்த முடியாது என்றும், ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தும் விடியலை எந்த இரவும் தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவனின் அன்பிலிருந்து எவரையும் எந்த சிறையும் பிரிக்க முடியாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். அல்பேனியா நாட்டின் ஸ்பாக் பகுதியில் அமைந்திருந்த முன்னாள் சிறை முகாமில் துன்புற்று உயிரிழந்தவர்களின் நினைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றிய 97 வயதான கருதினால் எர்னஸ்ட் சிமோனி அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தின் இறைவார்த்தைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, அல்பேனிய மக்களின் வரலாற்றில் மிகுந்த வேதனையை பதித்த இடங்களில் ஒன்றாக ஸ்பாக் துறைமுகம் திகழ்கிறது என்றும், அநீதியின் சிலுவையை சுமந்த எண்ணச்சோரின் ரத்தம் அந்த மண்ணை நனைத்து விசுவாசம், துணிவு, நம்பிக்கை ஆகியவற்றின் அமைதியான சாட்சியாக மாற்றியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கம்யூனிச ஆட்சி காலத்தில் 18 சிறை தண்டனை அனுபவித்த கர்தினால் சிமோனி அவர்கள் அந்த காலத்தின் பெரும் பகுதியை ஸ்பாக் முகாமிலேயே கட்டாய உழைப்பில் கழித்தார் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, அங்கு உயிரை பணயம் வைத்து ரகசியமாக திருப்பலியை நிறைவேற்றியதையும் பாவ சங்கீர்த்தனங்களை கேட்டு நற்கருணையை வழங்கியதையும் சுட்டிக்காட்டினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் தன்பால் அருளும் அறியால் இரும் இன்றும் நிரப்பாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: இளையோருக்கான தலைமை வகுப்பு அது நடத்தி கொண்டிருந்த ஆசான் சேவியர் அந்தோனியிடம் கேட்டார்கள், நாங்கள் சிறந்த தலைவர்களாக வாழ எப்படி இருக்க வேண்டும்? கற்களாக மாறுங்கள். என்ன கற்களாகவா? ஆமா.

0: கற்களாகத்தான். பளிங்கு கற்களாகவும் இருக்கலாம், கருங்கற்களாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த கற்களாக இருக்க விரும்புகிறீர்கள்? எல்லோரும் கத்தினார்கள், பளிங்கு கற்களாக மாற்றி சொன்னார் ஆசான். இல்லை இல்லை, கருங்கற்களாக இருங்கள். அதெப்படி? பளிங்கு கற்களை விட கருங்கற்களா உயர்ந்தவை, விளக்கினார் வாத்தியார். இளையோரே, தாஜ்மஹாலை பாருங்கள், அதன் பளிங்கு கற்கள் வெளி ஒளியில் மின்னுகின்றன. உலகமே அவற்றை புகழ்ந்து போற்றி பாராட்டுகிறது. ஆனால் அவற்றை தாங்கியவாறு தரையிலே இருட்டிலே இருப்பது அடித்தள கருங்கற்களே. அவை வெளியே தெரிகிறதில்லை, உலகமும் அவற்றை கண்டுகொள்ளுகிறதில்லை. அதையும் கண்டுகொள்ளாமல் சலவை கற்களை தாங்கித்தானே அவை நிற்கின்றன. அத்தகைய கருங்கற்கள் நீங்கள் இருங்கள். முடித்தார் சேவியர் அந்தோணி. மறைந்த பணியே மகேசன் பணி, அடித்தள பணியே ஆண்டவன் பணி, பின்னணி பணியே பிடிப்புள்ள பணி. பறந்து விரிந்த விழுதுகளை பார்த்து வியக்கின்ற உனது விழிகள் படர்ந்து தாங்கும் வேர்களை ஏனோ அலட்சியமாய் கூட திரும்பி பார்க்கிறதில்லையே. ஏனோ பணியாதவன் ஆணை பணியாது. அதுதான் அன்றே சொன்னார் இறைமகன் இயேசு. தலைவன் என்பவன் பணியாளனாய் இருக்கட்டும். தேர்தலை முன்னிட்டு வாயை திறப்பவன் அரசியல்வாதி, தேவையை முன்னிட்டு வாயை திறப்பவன் அடித்தளவாதி.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

உலக பழங்குடியின மக்கள் தினம். உலக பழங்குடியின மக்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக உன்னதமான முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. பூமியின் பல்வேறு பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்களின் அடிப்படை மனித உரிமைகள், அவர்களின் தொன்மையான பண்பாடு, தனித்துவமான கலைகள் மற்றும் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பாதுகாப்பதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு வலியுறுத்துவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்று பின்னணியை கொண்ட இவர்களின் வாழ்வியலை போற்றுவது மனிதகுலத்தின் பன்முகத்தன்மையை மதிப்பதற்கான மிக சிறந்த தொடக்கமாக நமது சமுதாயத்தில் அமைகிறது. பழங்குடியின மக்கள் இந்த உலகின் மிக தொன்மையான பழங்குடி சமூகங்களில் ஒன்றாக மனித நாகரிகத்தின் ஆதி வேர்களாக கருதப்படுகின்றனர். நவீன உலகத்தின் எத்தகைய ஆடம்பரம் மற்றும் இயந்திரமான மாற்றங்களுக்கும் உட்படாமல் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக தங்களின் வாழ்வாதாரத்திற்காக இயற்கையுடன் ஒன்றிணைந்து காடுகளோடும் மலைகளோடும் இணைந்து வாழ்ந்து வருகின்றனர். இயற்கையை தெய்வமாக மதித்து அதனோடு எந்தவித முரண்பாடுகளும் இன்றி வாழ்வதே இவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலின் முக்கிய தத்துவமாக காலம் காலமாக இருந்து வருகிறது. தற்போதைய சூழலில் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வெவ்வேறு பழங்குடியின சமூகங்கள் பல்வேறு கண்டங்களில் பரவி வாழ்ந்து வருகின்றன. வியத்தக வகையில் இவற்றுள் வாழும் ஒவ்வொரு தனித்துவமான பழங்குடி சமூகத்திற்கும் என்றும் தங்களின் சொந்த மரபுகளைக் கொண்ட தனித்தனி மொழிகள், அரிய கலாச்சார கூறுகள், வழிபாட்டு முறைகள் மற்றும் ஆழமான பாரம்பரிய விழுமியங்கள் உள்ளன. இத்தகைய மாறுபட்ட வாழ்வியல் முறைகளே உலகிற்கு ஒரு புதிய அழகையும் மனித இனத்தின் ஆதி வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்புகளையும் வழங்குகின்றன. பழங்குடியின மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையானது இயற்கையோடு மிகவும் நெருங்கிய, பிரிக்க முடியாத தொடர்பை கொண்டதாகும். தங்களை சுற்றியுள்ள அடர்ந்த காடுகள், உயர்ந்த மரங்கள், உயர்ந்த மலைகள், ஓடும் தூய்மையான ஆறுகள் மற்றும் தங்களின் நில வளங்களை அவர்கள் தங்களின் சொந்த குழந்தைகளைப் போல பொறுப்புடன் பாதுகாத்து வருகின்றனர். இயற்கையை சுரண்டாமல் அதனிடமிருந்து தங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் அளவோடு பெற்றுக்கொண்டு எஞ்சியவற்றை எதிர்காலத்திற்காக பாதுகாக்கும் உன்னத பண்பை அவர்கள் கொண்டுள்ளனர். இவர்களின் பாரம்பரிய அறிவும் இன்றைய உலகை அச்சுறுத்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன. காடுகளையும் காட்டில் வாழும் விலங்குகளையும் எவ்வாறு இயற்கையான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற அரிய இரகசியங்களை அவர்கள் தங்களின் தனித்துவமான வாழ்வியல் முறைகளின் மூலம் நன்கு அறிந்து வைத்துள்ளனர். இயற்கையை சிதைக்காமல் அதனுடன் இணைந்து வாழும் இவர்களின் வாழ்க்கை முறை ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக அமைகிறது. ஆயினும் இத்தகைய பெருமைகளை கொண்ட பல பழங்குடியின மக்கள் இன்றைய நவீன உலகிலும் இன்னும் முறையான கல்வி, தரமான சுகாதாரம் மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்காமல் பின்தங்கிய நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். நவீன மருத்துவ வசதிகள் அவர்களின் வாழ்விடங்களுக்கு சென்றடையாததால் பல இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாக நேரிடுகிறது. எனவே அவர்களின் தனித்துவத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் அவர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் கல்வி மற்றும் சமூக தளங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். பழங்குடியின மக்களின் நில உரிமைகளையும் அவர்களின் பாரம்பரிய வாழ்வாதாரத்தையும் சட்டப்பூர்வமாக பாதுகாப்பது தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமான ஒன்றாகும். அவர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த பாரம்பரிய நிலங்களையும் காடுகளையும் அவர்களின் அனுமதியின்றி ஆக்கிரமிக்காமல் மதித்து பாதுகாக்க வேண்டும். நிலமே அவர்களின் அடையாளம் என்பதால் நிலத்திற்கான உரிமைகளை அவர்களுக்கு உறுதி செய்ய வேண்டும். உரிமைகளை அவர்களுக்கு உறுதி செய்வது அவர்களின் கலாச்சாரம் மற்றும் பூர்வீக அடையாளங்கள் காலப்போக்கில் அழியாமல் இருப்பதற்கான மிக முக்கிய அரணாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய உலகில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கல் என்ற பெயரில் பல பழங்குடியின சமூகங்கள் தங்களின் பூர்வீக வாழ்விடங்களை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் அவலநிலை பரவலாக உருவாகியுள்ளது. இத்தகைய இடப்பெயர்வுகள் அவர்களின் பாரம்பரிய வாழ்வாதாரத்தை முற்றிலும் சிதைப்பதுடன் அவர்களின் தனித்துவமான கூட்டு வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சார அடையாளங்கள்
உலக வரைபடத்திலிருந்து நிரந்தரமாக அழிந்து போவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்து விடுவதால் இதனை தடுத்து நிறுத்த உலக நாடுகள் முன்வர வேண்டும். பழங்குடியின மக்களின் பூர்வீக மொழிகள், வாய்மொழி இலக்கியங்கள் மற்றும் தொன்மையான கலை மரபுகள் யாவும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் விலைமதிப்பற்ற பாரம்பரிய செல்வங்களாகும். எழுத்து வடிவம் இல்லாத இவர்களின் பல மொழிகள் இன்று பேச ஆளில்லாமல் அழியும் ஆபத்தில் உள்ளன. இத்தகைய அரிய மொழிகளையும் கலைகளையும் ஆவணப்படுத்தி அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து அழியாமல் பாதுகாப்பது பூமியில் வாழும் விழிப்புணர்வுள்ள நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். பழங்குடியின மக்களின் தனித்துவமான இசை, பாரம்பரிய நடனங்கள், இயற்கை மூலப்பொருட்களை கொண்டு செய்யப்படும் கைவினைப் பொருட்கள் மற்றும் அவர்களின் அரிய பாரம்பரிய மருத்துவ அறிவு போன்றவை உலகம் முழுவதும் பெரிதும் பாராட்டப்படுகின்றன. பக்க விளைவுகள் இல்லாத இவர்களின் மூலிகை மருத்துவ முறைகள் பல நோய்களுக்கு சிறந்த தீர்வாக அமைகின்றன. இத்தகைய கலைகளும் அறிவும் அவர்களின் வெறும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் உன்னத பண்பாட்டு அடையாளங்களாகவும் விளங்குகின்றன. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பழங்குடியின மக்களுக்கு சமமான வாய்ப்புகள் தங்கு தடையின்றி வழங்கப்படும் போது அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்கிறது. தங்களின் உரிமைகளுக்காக அவர்களே குரல் கொடுக்கும் ஆளுமை இதன் மூலம் உருவாகுகிறது. சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் வாழும் இவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமே நாட்டில் உண்மையான சமூக நீதியும் சமத்துவமும் மனித நேயமும் அடிமட்டம் வரை சென்று வலுப்பெறுகின்றன. அதேவேளையில் பழங்குடியின மக்களின் வாழ்விடங்கள் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது அவர்களின் சுயசார்பான கருத்துகளுக்கும் பாரம்பரிய முடிவுகளுக்கும் அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான முன்னுரிமையும் மரியாதையையும் அளிக்க வேண்டும். உலக பழங்குடியின மக்கள் தினம் என்பது அவர்களின் தொன்மையான பண்பாட்டு பாரம்பரிய அறிவு, உரிமைகள் மற்றும் மனித மாண்பை ஒட்டுமொத்த உலகமும் மதிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் ஒரு உன்னதமான நாளாகும். பழங்குடியின மக்களின் கண்ணியம் காலநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் அவர்களின் பங்கு மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பது மனித குலத்தின் பொதுவான கடமையாகும். இந்த நாளில் நாமும் வேற்றுமைகளை மறந்து சமத்துவம், பரஸ்பர மரியாதை மற்றும் ஒற்றுமையுடன் வாழும் ஒரு மிக சிறந்த உலகை உருவாக்க அனைவரும் இணைந்து செயல்பட மனதார உறுதிமொழி எடுப்போம்.

0: செய்திகள். மனிதனின் உடல் பசியை மட்டுமல்ல, உண்மை மற்றும் வாழ்விற்கான ஆழ்ந்த ஆன்மீக இயக்கத்தையும் கிறிஸ்துவே உண்மையாக நிறைவு செய்கிறார் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வழியுறுத்தினார். 2 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அன்றைய திருவழிபாட்டு நற்செய்தியில் இடம்பெற்றுள்ள இறைவார்த்தைகளை மேற்கோள் காட்டி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக்கி 5000 மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்த இயேசுவின் அற்புதங்கள் வெறும் அதிசய செயல்கள் அல்ல, மாறாக இறையாட்சியின் வருகையையும் உலகிற்கு கொண்டு வந்த மீட்பையையும் வெளிப்படுத்தும் இறை அடையாளங்கள் என்று குறிப்பிட்டார். அப்பம் பெருக்கும் அற்புதம் பசியால் வாடிய மக்களுக்கு உணவளித்த நிகழ்வாக மட்டுமல்ல, மாறாக இறைவனுடனான சந்திப்பே மனித வாழ்விற்கு உண்மையான ஊட்டமளிக்கும் அனுபவம் என்று எடுத்து காட்டினார். மேலும் அனைவரும் வயிறார உண்டதோடு 12 கூடைகள் நிறையும் அளவிற்கு உணவு மீதியிருந்தது, கிறிஸ்துவில் மனிதனின் தேவைகள் நிறைவாக பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் கூறினார். பேராசை என்பது மனிதனை ஆன்மீக ரீதியில் நோயுறச் செய்யும் ஒரு தீய மனநிலை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, செல்வத்தின் மீது கொண்டுள்ள அளவு கடந்த பற்றுதல் பசியாலும் தாகத்தாலும் துன்புறும் மக்களின் வேதனையை உணர முடியாத அளவுக்கு மனிதனின் மனசாட்சியை மழுங்கடிக்கிறது என்று சுட்டிக்காட்டினார்.
1: இயேசு கிறிஸ்துவே மனித வாழ்வில் உண்மையான அர்த்தத்தை அளிப்பவர் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, ஆண்டவரின் அழைப்பை கேட்டு உறுதியுடனும் துணிவுடனும் அவரை பின்பற்றுங்கள் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஈக்வடார் நாட்டில் இபாரா நகரில் உலகை நான் வென்றுவிட்டேன், துணிவுடன் இருங்கள் என்ற கருப்பொருளில் இடம்பெற்று வரும் 7 தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் அனுபவம் நம் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது என்றும், அது அவரது அன்பிற்கும் இரக்கத்திற்கும் சாட்சிகளாக வாழும் வலிமையை நமக்கு தருகிறது என்றும் கூறினார். மேலும் இளைஞர்கள் திரு அவையின் மதிப்புமிக்க செல்வம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, திரு அவைக்கு உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் துணிவு, உங்கள் விசுவாச சாட்சி தேவைப்படுகிறது. உங்கள் வாழ்வின் சாட்சியின் வழியாக இன்னும் பலர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். எனவே அவரது அன்பு உங்களை மாற்றி அமைக்க அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்.
0: ஸ்பெயினின் தன்னாட்சி பகுதியான சியூட்டாவில் நிலவி வரும் மோசமான இடம்பெயர்வு நெருக்கடி குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, அங்கு அமைதி, நிலைத்தன்மை மற்றும் நீதியை ஏற்படுத்தும் தீர்வுகள் விரைவில் கிடைக்க இறைவேண்டல் செய்கிறேன் என்று கூறியுள்ளார். 2 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, உலகெங்கும் நடைபெற்று வரும் போர்கள் நிறைவுக்கு வரவும் மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக வழியில் தீர்வு காணப்படவும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்யுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அசிசியின் மன்னிப்பு பேர் குறித்து நினைவூட்டிய திருத்தந்தை, நல்லிணக்க மற்றும் நற்கருணை அடையாளங்களை பெற்று பங்கு கோயில் அல்லது பிரான்சிஸ்கன் ஆலயத்திற்கு சென்று பெறப்படும் இந்த முழுமை பாவ மன்னிப்பு பேச்சை விசுவாசிகள் நன்றியுடன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தனது மூவேளை ஜப உரையை நிறைவு செய்தார்.
1: நற்செய்தியால் ஒளியூட்டப்பட்ட மனசாட்சியை எந்த சங்கிலியாலும் சிறைப்படுத்த முடியாது என்றும், ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தும் விடியலை எந்த இரவும் தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவனின் அன்பிலிருந்து எவரையும் எந்த சிறையும் பிரிக்க முடியாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். அல்பேனிய நாட்டின் ஸ்பாக் பகுதியில் அமைந்திருந்த முன்னாள் சிறை முகாமில் துன்புற்று உயிரிழந்தவர்களின் நினைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றிய 97 வயதான கருதினால் எர்னஸ்ட் சிமோனி அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புனித பவுல் ரோமையிற்கு எழுதிய திருமுகத்தின் இறைவார்த்தைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, அல்பேனிய மக்களின் வரலாற்றில் மிகுந்த வேதனையை பதித்த இடங்களில் ஒன்றாக ஸ்பாக் துறைமுகம் திகழ்கிறது என்றும், அநீதியின் சிலுவையை சுமந்த எண்ணற்றோரின் ரத்தம் அந்த மண்ணை நனைத்து விசுவாசம், துணிவு, நம்பிக்கை ஆகியவற்றின் அமைதியான சாட்சியாக மாற்றியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கம்யூனிச ஆட்சி காலத்தில் 18 சிறை தண்டனை அனுபவித்த கர்தினால் சிமோனி அவர்கள் அந்த காலத்தின் பெரும் பகுதியை ஸ்பாக் முகாமிலேயே கட்டாய உழைப்பில் கழித்தார் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, அங்கு உயிரை பணயம் வைத்து ரகசியமாக திருப்பலியை நிறைவேற்றியதையும் பாவ சங்கீர்த்தனங்களை கேட்டு நற்கருணையை வழங்கியதையும் சுட்டிக்காட்டினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.